0: 그 메란 단칸 마타이나 단칸 고니타이나 가면 밴데 그 메란 로벤데티 판스라 도스타 안스로 메라 판 판라 로르벤덴 야그미님 릉은 아인지 코트지 아팽 데티 그 원지 몰라 민님 아비트레 베파란 예르타이 랑가감 예르타이 민님 민님 민님 베파란 예르타이 고민님 릉은 சரிசோஜர் நல்ல பொச்சா சோஜர் கிட்டுபோனாய்
1: ஆஹா அல்ல கம்மேரன் நம்ம அயங் மேரன் ஐம் பொம்மிஞ்சம் டிங் திருக்கோத்தே
0: கம்மேரன் ஐம் தி தோர கோத்தே பொம்மிஞ்சம் லகம் பக்தர கோத்தே ரங்காஜம் போத்தர ரங்காஜம் போத்தர கோத்தே
1: தோ அஞ்சின் பாகுஜன கோத்தே அபோஜன கோத்துட்டு
0: பாகுஜன கோத்தே அதுக்கிற யாகிஜனம் கோத்தே
1: எது கண்டம்
0: யாகிஜனம் கோத்தே டோ சப்பை சார சிங்கர் ஆக்கோத்தினாத்தி ஆயிர லாங்கரேத்தி எமேஞ்சரங் லாங்க ஞாங்கத்தே அடோங்க லாங்கர் கோத்தே ஓமேங் மரங்கத்தே சுடரேத்தி டோ டோபுர் ஆக்கோத்தினாத்தி அசோய் சன்னாராத்தி டோக்க யாகபுரோக்கு எக்கோத்தினாத்தி ஒக்க அல்லுமேங் அம்மரங்கி அதிக்கிறேன் கஞ்சித்துஜி அதிக்கிறேன் மேங்கத்துஜி இதெல்லாம் இருக்கும் காணும்
1: அல்ல பூஜா அம்பின் கனி குமேரன் சுடாலி சுடாலி இன்னும் வனாத்தீம்தே
0: கனி கும்மேரன் ஓகே ஆயிஞ்சி நினி வேம்பரஞ்சி டிங் டிங் ஐத்தாஜி ஆயிஞ்சி போத்தர சோஞ்சிலேஞ்சிரன் அனிஞ்சி மரம் மல்லேன் ஓன் ஆயம் அண்ணன் சிஜனண்டுக்கு தாய மன்னன் ஆயிஞ்சி ஐத்தாஜி அபோனின் அஞ்சாஜி கும்மேரன் அடவுல நீலாஞ்சிரன் தோஷ்டா நோயில் எகார்டா பார்த்தா ஜனன் நீ அஞ்சில் பந்துஜி காலியில் புக்கிங்ல கும்மேரன்
1: அல்ல தின்னு புட்டடா மேரங்கிட்டேன் ஜங்கம்
0: ஆஹா எல்லாம் கும்மேரன் கனாயின் கூப்பான் யங்கம் அகுப்தோடி
1: யங்கம் டைம் டைம் அகுப்தோடி யங்கம்
0: தோஷ்டா டேலேண்டன் உருத்துவே தோஷ்டா டேலேண்டன் உருத்துவே இத்து கூப்பே சமான் தீட்டானங் குரூப்பான் சிறுகோங் தாய்வே ஸ்ரீகோ யாகம் தானங் அவ்வளவு தாய்வே சீங்கன் அங்கே சரிங் அங்கே அங்கல்ல டிங் டிங் நாப்போ நான் துங்கல் தூப்போ துங்கல் தூவே டோ அங்கேர் நாமன் ராத்தி அவர் பண்ணி தேஜன் அபாரா கோத்தன் அபாரா நான் தேன் தபாரா லும்பின் ஏத்தி சரிங் பசஜோ நாரிடன் தூ தூரோ நான் ஆயங் மர நாயின் டிங் டிங் தேன் அந்த பசஜன் கிஜா கனி கிஜா காமலங் தேன் பசஜன் தும் அபரவியே நிலங்கே
1: அம்பேங் கோத்தாலங்கம் கோனே நம்பர் ஆகுத்தே
0: கோத்தாலங்கம் குருபேண்ட சிங்கரங் குத்துபே சசாங் குத்துபே சரிங் லாவங் குத்துபே அத்துவாங் குத்துபே ஜோனாங் குத்துபே சப்பை பரிவார சப்பை ஜெனேவங் குத்துபே பெண்டோ அல்ல ஜன சனாகாலம் மான் ஜனத்தனம் மாய் சத்தான் அல்ல ஜோத்தோண்டு பெண்டேன் வெப்பாராஞ்சனம் சப்பைண்டினா வெப்பாரா ஏத்தார்
1: இருபன் சிங்கரன்
0: தாபங்க தாபங்க

0: ஜினிசுவை நேபம் குதாய்காமலும் என்ன சப்பிங்கிறாய்த்து மீண்டும் அண்ணா சத்தான் ஏறுபன் குபு சத்தான் அண்ணா சத்தான் ஜனத்தன சத்தான்
1: ஜனத்தன சத்தான் கரால கல்லும் கன்றும்.